அனை காகாவட்டா நீ காசி சொல்லி காசி சொல்லி தே காகாபாட் சிவாஜி ராஜாஞ்சா பீட்டி சாட்டி நிகாலே அனை நாசிக்லா யும் தம்லே காகாபட்ட நாசிக்லா எனேச்சி